நேரம் 5:35. புலரும் பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுதை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் கே கே மற்றும் குழுவினர் குரல்களில் ஜீன்ஸ் வருகிறது.

ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரகுமான் குழுவினரோடு இசையமைத்து பாடிய பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 5:40. இது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜி திரைப்படத்திற்காக கே கே மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 5:45 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக கைலாஷ்கர், ஜெஸ்ஸி கிஃப்ட், திப்பு மற்றும் பிரசன்னாராவ் ஆகியோர் காத்திருக்கிறார்கள். வெயில்

நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். தொடர்வது வந்தே மாதரம்.

புத்தம் புது மலராக மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்து கூறி பக்தி கீதங்களை இசைக்க வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில்.

நேரம் 6:16. இல்லம் நாடி வந்து இறை கீதங்களை இசைத்து மகிழ்கிறது தேனிசை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக நாராயணனை தொழுதிட வருகிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

நேரம் 6:20 ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக திருமகளை போற்றிட காத்திருக்கிற

நேரம் 6:26 ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. அடுத்ததாக முருகனை வணங்கிட வருகிறார் KB சுந்தராம்பாள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 6:30. தேனிசை பரிசளிக்கும் அடுத்த பாடல் பி. சுசீலாவின் குரலில்.

கேட்ட பாடல் சுதா ரகுநாதன் பாடியது. இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 6:38 ஒலிக்க இருக்கின்ற பாடல் ஏ பி கோமலா குரலில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது தேனிசை. பண்பறையில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித

0: தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேகா அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21 மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே

0: மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: இருவரி செய்திகள். உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாலினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வாவுசி துறைமுக ஆணையக்கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள CBI விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிஜா ஜா. अथ वार्ताः केन्द्रीयान्वेषणाभिकरणेन अस्य वर्षस्य राष्ट्रियपात्रतासहप्रवेशपरीक्षा नीट UG इत्यस्याः आयोजने प्रश्नपत्रम् अनधिकृतरीत्या बहिरागमनविषयमालक्ष्य प्रकरणं पञ्जीकृतम्. शिक्षामन्त्रालयस्य उच्चशिक्षाविभागात् प्राप्तस्य लिखितपरिवादस्य आधारे संस्थया एतत् प्रकरणं पञ्जीकृतम्. संस्थया संसूचितं यत् विशेषाणां केन्द्रीयावेषणाभिकरणदलानां निर्माणं जातं तथा प्रकरणम् अन्वेषणार्थं विभिन्नेषु स्थानेषु एतानि दलानि प्रेषितानि सन्ति. एषा नीट परीक्षा अस्य मासस्य तृतीयदिनाङ्के राष्ट्रियपरीक्षणसंस्थया आयोजिता आसीत्. नवदिल्ल्यां नीट परीक्षायाः निरस्तीकरणविषये वार्ताहरसम्मेलनं सम्बोधयन् राष्ट्रियपरीक्षणसंस्थायाः महानिदेशकः अभिषेक सिंहः अवदत् यत् राष्ट्रियपरीक्षणसंस्था छात्रेभ्यः पुनः परीक्षाम् आयोजयिष्यति. सा च परीक्षा निष्पक्षरूपेण

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டிவி வாசன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகா

0: மதியானம் 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. டாக்டர் கசலா நாகபூஷணம் வழங்கும் சிறுகதை. நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். பன்னிரண்டு 50க்கு மெல்லிசை, பிற்பகல் 1:10க்கு இசை மலர். பிரசாத் வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30க்கு லயவிநியாசம். வன்னியக்குளம் வி சி சீனிவாசன், முள்ளமன்றம் எம் எம் வெங்கடேசன் ஆகியோரின் தவிலிசை. கண்டசாதி திருப்புடத்தாளம். 2:45க்கு திரைகானம். 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம். 4:10க்கு தேநீர் நேரம். 4:20க்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25க்கு ரோஸ்கார் சமாச்சார். 4:30க்கு பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பம்பாய் சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 6:05க்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை. ஆறு 6:30க்கு மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10க்கு இளைய பாரதம், வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் ஏ கீதா, கே அருணா, எஸ் கயல்விழி. உலகமயமாதலில் இளைஞர்களின் பங்கு வி கிருத்திகாவின் உரை. 7:50க்கு செய்தி கதம்பம். 8:10க்கு திரைகானம். 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30க்கு சர்ச்சா கா விஷய. 10:10க்கு விஸ்வதர்பன். 10:20க்கு வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30க்கு வெஸ்டர்ன் மியூசிக். 11:10க்கு திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30க்கு நமது உழவர் உலகத்தில்
2: கத்திரி, வெண்டை, தக்காளி, அதே மாதிரி வந்து கீரை வகைகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து மூலிகை பயிர்களுக்கான வாய்ப்புகளும் நிறைய வந்து கூடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் பக்கத்து வீட்டுகளுக்கோ இல்லை வந்து கடைகளுக்கோ கொடுத்து நீங்கள் அதன் மூலமாகவும் வருமானம் பார்க்க முடியும்.
3: காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
1: இன்று இரவு 7:30க்கு நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இந்நிகழ்ச்சி மத்தியாலை 720 KHz இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
4: ஆகாசவாணி வார்த்தலு చదువుతోంది ఎంట్రపాటి మాధవీలత. న్యూఢిల్లీలోని ఎయిమ్స్ దేశంలోనే వైద్య ఆవిష్కరణలకు అత్యున్నత ఆరోగ్య సేవలకు ప్రధాన కేంద్రంగా ఆవిర్భవించిందని ఉపరాష్ట్రపతి సిపి రాధాకృష్ణన్ పేర్కొన్నారు. పశ్చిమాసియా సంక్షోభం కారణంగా ఏర్పడిన ఇంధన సరఫరా అంతరాయాలను ప్రభుత్వం సమర్థవంతంగా ఎదుర్కొందని కేంద్ర పెట్రోలియం సహజవాయువు శాఖ మంత్రి హర్దీప్ సింగ్ పురి తెలిపారు. తమిళనాడులో ముఖ్యమంత్రి సి జోసెఫ్ విజయ్ నేతృత్వంలోని టీవీకే ప్రభుత్వం అసెంబ్లీలో ఈరోజు తన మెజారిటీని నిరూపించుకోనుంది. ఐపీఎల్ క్రికెట్లో భాగంగా నిన్న రాత్రి అహ్మదాబాద్లో జరిగిన మ్యాచ్లో గుజరాత్ టైటాన్స్ జట్టు సన్ రైజర్స్ హైదరాబాద్పై 82 పరుగుల తేడాతో ఘన విజయం సాధించింది. న్యూఢిల్లీలోని ఎయిమ్స్ దేశంలోనే వైద్య ఆవిష్కరణలకు అత్యున్నత ఆరోగ్య సేవలకు ప్రధాన కేంద్రంగా ఆవిర్భవించిందని ఉపరాష్ట్రపతి సిపి రాధాకృష్ణన్ పేర్కొన్నారు. నిన్న న్యూఢిల్లీలోని భారత్ మంటపంలో జరిగిన ఎయిమ్స్ 51వ స్నాతకోత్సవంలో ప్రసంగిస్తూ రాధాకృష్ణన్, సామాన్య ప్రజలకు అందుబాటు ధరల్లో ఉంటూనే ఎయిమ్స్

கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 GW என்ற அளவிலிருந்து 288 GW அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையும் இன்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யோவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யோவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய

0: வகிக்கும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 ஆண்டிற்கு பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைத்துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர்காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷியூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி நேரம் 7:25, 10:00. 100.1 MHz FM கோல்டில் இனிய திரையிசை பாடல் ஒன்று கேட்கலாம். 3 திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ஸ் எஃப்எம் கோல்டில் நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக பராசக்தி திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 8:45 45 நொடி.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைகானத்தில் நிறைவான பாடல். வைஷாலி சமந்த், சக்திஸ்ரீ கோபாலன் ஆகியோர் தக் லைஃப் திரைப்படத்திற்காக பாடியுள்ளது.

0: நேயர்கள் மனதைவருடைய பாடல்களுடன் இசைத்தது திரைகானம். மீண்டும் இணையலாம் இனிய பாடல்களுடன் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டிவி வாசன் அவர்கள் கட்டம். சாமி நின்னே கோரி என்ற வீணை குப்பையர் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நம்மிடம் 40 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து விது லகு மோகேதா ராகம் மாயாமாவளவ கவுளை, ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பூவேலி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா குரல்கள் ஒலிக்கின்றன.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672229.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: இருக்கும் குரல்கள் புஷ்பவனம், குப்புசாமி, ஸ்வர்ணலதா ஆகியோர் எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலிய காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
2: நேரம் 10:48 நிமிடம். காதல் மன்னன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

0: Benchmark domestic equity indices slipped in the negative territory after rising marginally during early trade today amid elevated crude oil prices, continued foreign fund outflows and persistent geopolitical uncertainty. The 30-share BSE Sensex, which had risen over 75 points in opening trade, later slipped more than 180 points to trade near 74,360. India can witness the arrival of southwest monsoon this week. The India Meteorological Department said conditions are becoming favourable for the advance of southwest monsoon, likely over parts of South Bay of Bengal and Andaman Sea. And that is the end of this news bulletin.
1: Akashvani Neram 11 mani 10 nimidam.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடலாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் பாடியுள்ள பாடல்.
3: கண்மொழியால் பேசடி என்னும்

எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் சக்திஸ்ரீ கோபாலன் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 11:22.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ஒலிக்கிறது. ராயன் திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷவாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறளமுதம்.

0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
1: பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிடல்.
0: தீமை தருவதை நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் நன்மை தருவதை தீயது என்று விட்டுவிடுவதும் அறியாமை எனப்படும் பேதைமை ஆகும். குறள் எண் 831 அதிகாரம் பேதைமை.
2: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம். நூறுபலி 1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், பிரசாத் வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், 2:30 லய விநியாசம், வன்னியக்குளம் வி சி சீனிவாசன், முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் ஆகியோரின் தவிலிசை, கண்டச்சாதி திருப்புடத்தாளம், 2:45 திரைகானம், 3 PM மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 PM அரங்கிசை, ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவம் கலந்துரையாடல், பங்கேற்பவர்கள் ஏ கீதா, கே அருணா, எஸ் கயல்விழி, உலகமயமாதலில் இளைஞர்களின் பங்கு, வி கிருத்திகாவின் உரை. செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சா கா விஷய, 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரை கானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம். காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உங்களுக்காக சிஐடி சங்கர் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672229.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

நேரம் 12:15:30. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரைகானம். வழங்கிக் கொண்டிருக்கிறது 100.1 MHz FM கோல்டு. 100க்கு 100 திரைப்படத்திற்காக பி. சுசீலாவின் குரல் ஒலிக்கிறது.

0: மணிக்கு 90.
1: அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் எழுத்தாளர் கவிஞர் மூமுருகேஷ் பேசுறேன். வானொலிக்கு வயது 90 என்று சொல்கிற போதே எனது நினைவுகள் அதில் பாதியான கடந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறது. எனது சிறு வயதிலிருந்தே வானொலி கேட்கிற ஆர்வம் எனக்குள் ஒரு விதை போல் விழுந்தது. என் வீட்டில் வானொலி கிடையாது அப்போது. என்றாலும் எனது வீட்டை சுற்றியிருந்த பல வீடுகளில் வானொலி இருக்கும். ஏதாவது ஒரு பழைய பாடலையோ அல்லது ஏதாவது ஒரு தலைவரின் உரையையோ தெருவில் நடந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கிற ஒற்றை ஒற்றை வரிகள் சேர்ந்து அந்த மொத்த உரையையும் கேட்டுவிடலாம். அப்படி வீடுகளிலெல்லாம் வானொலியும் வானொலி நேயர்களும் இருந்த ஒரு பொற்காலம் ஒன்று இருந்தது. வானொலிக்கும் எனக்குமான உறவு என்பது ரொம்ப நெருக்கமானது. இன்றைக்கு எனது இலக்கிய பயணத்தில் ஒரு படிக்கட்டு போல இருந்தது வானொலி என்று கூட சொல்வேன். ஏனென்றால் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த கருத்தும் காணமும் என்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலில் நான் கலந்து கொண்டு ஒவ்வொரு திரைப்பட பாடலுக்குமான எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அதே போல இளையோர் மன்றம் என்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்விலும் அடிக்கடி நான் பங்கேற்பதுண்டு. அப்படி எனக்குள் இருந்த இலக்கிய ஆர்வத்திற்கு நீர் ஊற்றி என்னை ஒரு படைப்பாளனாக தொடர்ந்து இலக்கியத்தில் ஆர்வத்துடன் இயங்குவனாக மாற்றியதில் வானொலிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. வானொலியின் பங்கு என்பது மகத்தானது. காற்றின் வழியே செய்திகளை இசையை அனுப்பும் வானொலியின் தொடர் பயணம் என்றென்றும் சிறக்கட்டும். எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள்.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
2: திரைகாணத்தில் நிறைவான பாடலாக பட்டிக்காடா பட்டணம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் நெஞ்சோடு கலந்த பாடல்களுடன் உலா வந்தது திரைகானம்.

திரை கானம் 2:45 மணிக்கு ஒலிபரப்பாகும். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

ஏற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தாவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தாவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தாவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது

0: குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப்பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 12:50.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். சோமஸ்கந்தமூர்த்தி இயற்றிய பாடலை பாடியுள்ளவர்கள் ஆர். கிருஷ்ணராஜ், உஷாராஜ். பாடலுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

0: மெலிசை பாடல்கள் கேட்டீர்கள். மீண்டும் மெலிசை பாடல்களை நாளை மதியம் 12:50 கேட்கலாம். தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே லவ்லி நிகம். तमिलनाडु में सी जोसेफ विजय के नेतृत्व वाली तमिलगा वितरी कड़गम सरकार ने विधानसभा में विश्वास मत हासिल कर लिया है। 144 विधायकों ने सरकार के पक्ष में मतदान किया,

இதுவரை இசைமலரில் பிரசாத் வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: லய விநியாசம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன், முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் ஆகியோரின் தவில் இசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்றது கண்டஜாத்தி திரிபுட தாளம். நேரம் 2:45:15. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கோகுலம் என்ற படத்திற்காக புல்லாங்குழல் நவீன் இசையுடன் சித்ரா பானுப்ரியா பாடியுள்ள பாடல்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திரைக்காணத்தில் அடுத்து கோபுர வாசலிலே என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன், மனோ, சுரேந்தர் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
2: நிகழ்ச்சியோட நிறைவா ஒலிக்க இருப்பது மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகியின் குரல்களில்.
3: ஏ குருவி, குருவி, குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

நேரம் மாலை 5 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாம்பே சி.என். பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தேவ தேவ கலையாமி, ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபக தாளம் சுவாதி திருநாள் கிருத்தி.

நேரம் 5:20. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பாம்பே சி.என். பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருணஜூடவம்மா, வராளி ராகம், மிஸ்ரஜாப்பு தாளம், ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை ஆதித்ய நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 இளைய பாரதம். வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் ஏ கீதா, கே அருணா, எஸ் கயல்விழி ஆகியோர். தொடர்ந்து உலகமயமாதலில் இளைஞர்களின் பங்கு. பி கிருத்திகா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகாணம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சா கா விஷயகை. 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகாணம்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். நிகழ்ச்சியில் ஜெயா பிஸ்வாஸ் அவர்களின் சித்தார் இசை இடம்பெறும். தொடர்ந்து சதீஷ் வியாஸ் அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கும் மங்களம், பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசையில் பக்தி பாடல்கள் ஒலிக்கும். 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட் செவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகாணம். 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஆர் லாவண்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீலக்ஷ்மி வெங்கடரமணி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

2:30க்கு சேர்த்து வைத்த செல்வம் இலக்கிய ஏடு. புதுமை பித்தன் சிறுகதைகள். பங்கேற்பவர்கள் TMC ரகுநாதன், கமலா விருத்தாச்சலம், அருணையப்பன் ஆகியோர். நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகாணம், 4:10க்கு தேநீர் நேரம், 4:20க்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25க்கு ரோஸ்கர் சமாச்சார், 4:30க்கு பரிக்ரமா, செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் அமிர்தா பிரசாந்த் ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். VV ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், R. ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05க்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரையிசை. 6:30க்கு மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10க்கு பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், விங்ஸ் தட் ரோம் நீட் அ சேஃப் ஹோம். உரை வழங்குபவர் R. அம்ரீஷ். மெமோரபிள் ஸ்டோரி சொல்பவர் R. அவினேஷ். தொடர்ந்து மியூசிக்கல் டேலண்ட், KR. தேஜஸா வழங்கும் பாட்டு இடம்பெறும். தொடர்ந்து டெக்னாலஜி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, உரை வழங்குபவர் R. ஆரவ். 7:50க்கு செய்தி கதம்பம், 8:10க்கு திரைகாணம், 9:15க்கு ஸ்பாட்லைட், 9:30க்கு கண்ட்ரி வைட், 9:45க்கு இன்சைட்ஸ், 10:10க்கு விஸ்வதர்பன், 10:20க்கு வேர்ல்ட் நியூஸ். நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 10:30க்கு வெஸ்டர்ன் மியூசிக், 11:10க்கு திரைகாணம். நேயர்கள், இதுவரை இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 6:10:40. FM கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசை. நிகழ்ச்சியின் முதலில் வானமே இல்லை என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரையிசையில் அடுத்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் புது மனிதன் என்ற படத்திற்காக.

0: இன்றைய இளைய பாரதத்தில் வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவம் குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் எஸ் கயல்விழி, ஏ கீதா, கே அருணா.
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு வாழ்க்கைக்கு கல்வியின் முக்கியத்துவம். நான் கீதா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் முனைவர்பட்ட ஆய்வாளர். என்னுடன் சேர்ந்து உரையாட போவது
2: எனது பெயர் கா அருணா. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
3: என்னுடைய பெயர் சி கயல்விழி. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை இரண்டாம் ஆண்டு பயில்கிறேன்.
1: இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பத்தி பேசலாமா?
3: எதை பத்தி பேசலாம்?
1: வாழ்க்கைக்கு கல்வியின் முக்கியத்துவம் பத்தி பேசுவோமா?
3: நல்ல யோசனை, ரொம்ப சுவாரஸ்யமாவும் இருக்கும். ஒரு கதையோட தொடங்குவோமா? குடியாத்தம் பக்கத்துல பூங்குளம்னு ஒரு சின்ன கிராமம். அங்க முருகன்னு ஒரு 12 வயசு பையன், அப்பா ராமசாமி, வயல்ல கூலி வேலை, அம்மா காமாட்சி. முருகனுக்கு படிப்புனா வேப்பங்காய் போல. ஏன்மா பள்ளிக்கூடம் போகணும், நம்ம அப்பா படிக்காம தானே இருக்காரு, நானும் வயலுக்கு போறேன் காசு சம்பாதிக்கலாம்னு அம்மா கிட்ட சண்டை போடுவான். டேய் முருகா, நான் படிக்காததால தான் கையெழுத்து போட தெரியாம கட்ட விரல் வைக்கிறேன், நீயாவது படிடா ராசா. முருகன் கேட்க மாட்டான், படிச்சு என்ன ஆக போகுது, நம்ம பக்கத்து வீட்டு செல்வம் அண்ணா பிஏ படிச்சுட்டு டீ கடையில வச்சிருக்காரு, படிக்காத என் மாமா லாரி ஓட்டி மாசம் 40,000 சம்பாதிக்கிறாரு, படிப்பு வேஸ்ட்டுமா சொல்லுவான். ஒரு நாள் ஸ்கூல்ல கணக்கு டெஸ்ட், முருகன் கிட்ட ஒரே ஒரு பென்சில், அதுவும் பாதி தேஞ்சு போச்சு. டெஸ்ட் எழுதும் போது டக்குன்னு உடைஞ்சிடுச்சு. பக்கத்துல இருந்த வாணி கிட்ட கேட்டான், பென்சில் கொடு. வாணி, முடியாது, நீ தினமும் ஹோம்ஒர்க் பண்ண மாட்ட, டீச்சர் கிட்ட அடி வாங்குவ, உனக்கு ஏன் பென்சில் தரணும்? முருகனுக்கு அவமானம், டெஸ்ட் எழுதாத 0 மார்க் எடுத்தான். டீச்சர் கமலா மிஸ் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏண்டா முருகா படிக்க மாட்டேங்கிற? முருகன், படிச்சு என்ன டீச்சர் ஆக போகுது, வயலுக்கு போனா சோறு கிடைக்கும். கமலா மிஸ் சிரிச்சாங்க, சரி நாளைக்கு உன் அப்பாவை கூட்டிட்டு வா, உன் கூட வயலுக்கு நானும் வரேன், கூலி வேலை பாக்குறேன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டாங்க. மறுநாள் கமலா மிஸ், முருகன், அப்பா ராமசாமி 3 பேரும் வயலுக்கு போனாங்க. வெயில் 40 டிகிரி, மதியம் 12 மணி இருக்கும். மிஸ் களையெடுத்தாங்க. 1 மணி நேரத்துல கையெல்லாம் கொப்பளம், முதுகு வலி, கண்ணு இருட்டுச்சு. ராம

0: ராமசாமி, டீச்சர் அம்மா, நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க படிச்சவங்க நிழல்ல உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, மாசம் 50,000 சம்பளம். நாங்க படிக்காததால வெயில்ல கால் கணக்க நிக்கிறோம், 300 ரூபாய் கூலிக்கு. மிஸ் முருகன் பக்கம் திரும்பினாங்க. பாத்தியா முருகா, இதான் கல்வி கொடுக்கற வித்தியாசம். உன் அப்பா உடம்ப வச்சு சம்பாதிக்கிறாரு, நான் மூளைய வச்சு சம்பாதிக்கிறேன். உடம்புக்கு வயசானா கூலி நின்னுடும், மூளைக்கு வயசாகாது முருகா. நான் விவசாயத்தை தப்பா சொல்லல, படிப்பின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணுன்றதான் நான் இங்க சொல்ல வரேன். முருகன் முதல் முறையாக யோசிச்சான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. ராமசாமி, உன் நிலத்தை நான் வாங்கிட்டேன், இந்தா பத்திரம், கையெழுத்து போட்டல்ல காலி பண்ணு. ராமசாமிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயா, நான் எப்போ கையெழுத்து போட்டேன், எனக்கு படிக்க தெரியாது. வந்தவர் சொன்னாரு, போன மாசம் கை நாட்டு வச்சல்ல 2 லட்சம் பணம் வாங்கின, மறந்துட்டியா? காமாட்சி அழுதாங்க. அவரு காசு கேட்டாரு, நீங்க ஏதோ பேப்பர்ல கை நாட்டு வைக்க சொன்னீங்க, படிக்க தெரியாததால வச்சிட்டாரு ஐயா. நிலம் போச்சு, கூரை வீடு, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. முருகன் அன்னைக்கு நைட்டு தூங்கல. படிக்காததால தானே நம்ம அப்பா நிலம் போச்சு, நான் படிச்சிருந்தா அப்பாவை ஏமாத்தி விட்டிருப்பேனா என்று யோசிச்சுட்டே இருந்தான். மறுநாள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சான் முருகன். கமலா மிஸ் வீட்டுக்கு ஓடினான். டீச்சர், நான் படிக்கிறேன், ஆனா என்கிட்ட புக் இல்லை, பென் இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட காசு இல்லை. மிஸ்ஸு கண்ணு கலங்கிடுச்சு. தம்பி, புத்தகம் நான் தரேன், பென்சில் நான் தரேன், நீ மனசு வச்சு படி, அது போதும். அண்ணில இருந்து முருகன் மாறிட்டான். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சிட்டு 8 மணிக்கு ஸ்கூல், நைட்ல விளக்கு ஏற்றி வச்சுட்டு படித்தான். வாணி கேட்டா, ஏண்டா இப்போ மட்டும் படிக்கிற? முருகன், என் நிலத்தை திரும்பி வாங்கணும், என் அப்பா மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது, அதுக்கு நான் படிக்கணும். 10 வருடம் கழித்து முருகன் +2 மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். நியூஸ் பேப்பர்ல பேர் வந்துச்சு. கலெக்டர் ஐயா ஸ்கூலுக்கு வந்து பரிசு கொடுத்தாரு. கலெக்டர், தம்பி என்ன படிக்க போற? முருகன், லா ஐயா, வக்கீல் ஆகி எங்க நிலத்தை திரும்பி வாங்குவேன், என் கிராமத்துல படிக்காதவங்களை ஏமாத்த விட மாட்டேன். ஊரே அசந்து போச்சு. ராமசாமி கண்ணீரோட சொன்னாரு, நான் படிக்கல, ஆனா என் மகன் படிச்சதால இன்னைக்கு என் தலை நிமிர்ந்து நிக்குது. 5 வருஷம் முருகன் லா முடிச்சிட்டு முதல் கேஸ் தான் அப்பா நிலம். கோர்ட்ல கம்பீரமாக பேசினான். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் படிக்காதவர், ஏமாற்றி கை நாட்டு வாங்கி இருக்காங்க. சட்டப்படி படிக்காதவர்கிட்ட சாட்சி இல்லாம கை நாட்டு வாங்கக்கூடாது, இது செல்லாது. ஜட்ஜ் கேஸ் டிஸ்மிஸ்ட். நிலம் ராமசாமிக்கே சொந்தம். ஊரே கை தட்டுச்சு. ராமசாமி கட்டி புடிச்சு அழுதாரு. டேய் முருகா, நீ படிச்சதால இன்னைக்கு நம்ம சோறு திரும்ப கிடைச்சிருக்கு. முருகன் சம்பாதிச்ச முதல் காசுல பூங்குளம் கிராமத்துல ஒரு நூலகம் கட்டினான். பேரு காமாட்சி படிப்பகம். அம்மா பேரு. ஃப்ரீ டியூஷன் எடுத்தான். வயதானவர்களுக்கு கையெழுத்து போட சொல்லி கொடுத்தான். பத்திரத்துல கை நாட்டு வைக்காதீங்க, படிச்சுட்டு கையெழுத்து போடுங்கன்னு ஊர் முழுக்க சொன்னான். வாணி இப்போ அதே ஊர்ல டீச்சர். அவ சொன்னா, முருகா, நீ அன்னைக்கு பென்சில் கேட்ட, நான் தரல, இன்னைக்கு நீ ஊருக்கே படிப்பை கொடுத்துட்ட. கல்வி ஒரு ஆளா மட்டும் மாத்தாது, ஒரு தலைமுறையே மாத்தும். ஒரு நாள் முருகனுக்கு ஒரு கடிதம் கமலா மிஸ் எழுதி இருக்காங்க. அன்புள்ள முருகனுக்கு, நீ 5ஆம் கிளாஸ்ல டெஸ்ட்ல 0 வாங்கின, அன்னைக்கு நான் அழுதேன், இன்னைக்கு நீ வக்கீலா ஆகி நீதி வாங்கி கொடுத்துருக்க, நான் சந்தோஷத்துல அழறேன். மகனே, கல்வினா என்ன தெரியுமா? பசிக்கு சோறு, அநீதிக்கு கேடயம், ஏழைக்கு ஏணி, இருட்டுக்கு விளக்கு. நீ படிச்சதால உன் குடும்பம் மட்டும் இல்ல, உன் ஊரே முன்னேறிடுச்சு. இதுதான் கல்வியோட சக்தி. இப்படிக்கு உன் பெருமை மிகும் டீச்சர் கமலா. இன்னைக்கு பூங்குளம் கிராமத்துல 100% பேர் கையெழுத்து போடுவாங்க, பசங்க எல்லாரும் ஸ்கூல் போறாங்க. முருகன் வீட்டு வாசல்ல ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கான். ஒரு பென்சில் உடைஞ்சா இன்னொரு பென்சில் வாங்கலாம், ஆனா கல்வி உடைஞ்சா வாழ்க்கையே உடைஞ்சிடும்.
1: ரொம்ப அருமையா கல்வியோட முக்கியத்துவத்தை கதையா சொல்லிட்ட. கல்வியை பத்தி என்ன நினைக்கிற கீதா?
2: என் பார்வையில் கல்வி என்பது வெறும் புத்தக அறிவு அல்ல, அது வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவி. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதே கல்வி.
1: நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் கல்வி அதைவிட பெரியது. அது நம்மை சிந்திக்க வை

0: சக்தி. ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வை அமைதியாகவும் அறிவுடனும் அணுக கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் எல்லா காலங்களிலும் கல்வியின் முக்கியத்துவம் பற்றி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.
1: ஆமா, சங்க இலக்கியத்துல உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு சொல்லியிருக்காங்க.
0: அது மட்டுமா, அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் அப்படின்னு படிச்சவங்க சொல்றபடி அரசாங்கமே கேட்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்களே.
2: ஆமா ஆமா, அதனால்தான் கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புதினும் கற்கை நன்றேன்னு பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
1: ஔவையார் கூட இளமையில் கல் என்று சின்ன வயசுலேயே படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
0: திருவள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு பிழை இல்லாம படிக்கிறதோட படிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு.
1: சங்க காலத்துல பானை செய்யறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, விவசாயம் பாக்குறவங்க, வணிகம் செய்யறவங்க எல்லாருமே படிச்சவங்களா இருந்திருக்காங்க.
2: ஆமா ஆமா, ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் கல்வி கற்று அரசனுக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய ஆளா இருந்திருக்காங்க.
0: சமணர்கள் பெண்களுக்கு படிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு பள்ளிக்கூடமே உருவாக்குன செய்திய கல்வெட்டுகள் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது.
1: சோழர் காலத்துல கூட பெண்கள் எல்லாருமே படிச்ச பெரிய அரசாங்க அதிகாரிகளா இருந்திருக்காங்க.
0: கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர்னு ஒரு நகரமே கல்வியின் சிறப்பா இருந்ததா நாவுக்கரசர் பாடியிருக்காரு.
2: அன்னைக்கு இந்த கல்வி நிறுவனங்கள்ல அறநூல், இலக்கணம், தத்துவம், தர்க்கம் மட்டுமல்லாத மருத்துவம், இசை, ஓவியம் பாடமாக சொல்லி கொடுத்திருக்காங்க.
1: நம்ம காலத்துல கூட சமூகத்துல ரொம்ப பெரிய ஆளுங்களா இருந்த எல்லாருமே படிக்கிறதோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க.
2: ஆண்களை போலவே பெண்களும் கல்வி தேவை என்பதை உணருங்கள். உங்கள் பிள்ளைகள் இவ்வுலகில் தங்கள் தனி முத்திரையை பதிக்கணும் வகையில் அவர்களை உருவாக்குங்கள் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு.
1: சொன்னதோட இல்லாம நவீன விஞ்ஞான சாதனைகளையும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களையும் கொண்ட ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்கணும்னு நினைச்சு சித்தார்த்தா என்ற பேர்ல ஒரு கல்லூரியே தொடங்கி இருக்காங்க.
2: தந்தை பெரியாரும் கல்வியானது அனைவரும் ஒன்றாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்பதன் மூலம் அனைவரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், அத்துடன் உலகத்தோடு ஒத்து வாழவும் உலகில் உள்ள அனைவரும் உடன் பிறந்தவர்கள் என கருதவும் கல்வி வழி செய்வதாக அமைதல் வேண்டும். கல்வி அறிவு மனிதனை மனித தன்மையோடு வாழ்த்து மற்ற மனிதனுக்கு உதவியாய் இருக்க பயன்பட வேண்டும்னு கல்வி எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.
0: மாமேதை காரல் மார்க்ஸ் கல்வி மனிதனை அந்நிய மாதலில் இருந்து விடுவிக்க வேண்டும்னு நினைச்சாரு. தொழிலாளர்கள் தங்களை சுரண்டும் முதலாளித்துவ அமைப்பை புரிந்து கொள்ளவும் சமூக மாற்றத்திற்கான போராடவும் கல்வி உதவும்னு நம்பினாரு. அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாயமாகவும் பொது கல்வியை மார்க்ஸ் வலியுறுத்தினார். அந்த கல்வி மத சார்பற்றதாகவும் மனித நேயமிக்கதாகவும் இருக்க வேண்டும்னு சொன்னாரு.
1: மகாகவி பாரதியார் கூட எழுத்து தெய்வம், எழுதுகோல் தெய்வம் சொன்னதோட எல்லா புண்ணியத்திலும் சிறந்தது ஒரு ஏழைக்கு கல்வி சொல்லித்தரது சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பெருந்தலைவர் காமராசர் தான் எல்லா ஏழை பிள்ளைகளும் படிக்கணும்னு ஊர்தோறும் ஊராட்சி பள்ளி, தெருதோறும் தொடக்க பள்ளின்னு தொடங்குனதோட மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு.
2: அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே மாணவர்களுக்காக இலவச பஸ் பாஸ், புத்தகம், கல்வி உதவி தொகைன்னு கொடுத்து இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடா அமைறதுக்கு காரணமாவும் இருந்திருக்காங்க.
0: கல்வி என்பது வேலைக்கு போறதோட முடிஞ்சு போகுதுன்னு சில பேர் நினைக்கிறாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அப்படி இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சான் துணையும் கல்லாதவாருன்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு.
2: தனிநாயக அடிகளார் கூட கல்வி என்பது வாழ்நாள் பணின்னு சொல்லியிருக்காரு. அதனால கல்வி கற்பதற்கு நாம வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டும்.
1: ஏன்னா செல்வத்துள் சிறந்த செல்வம் கல்வி செல்வமாகும். கல்வி நம் வாழ்வில் முக்கிய பங்காற்றுகிறது. கல்வி கற்று வாழ்க்கையில் வளம் பெறுவதற்காக பள்ளிக்கு செல்கிறோம். நாம் வாழ்வில் எவ்வளவு கற்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் அறிவு வளரும். மனிதனின் அறிவு கண்களை திறந்து வைக்கும் சக்தி கல்வி ஒன்றுக்குதான் உண்டு. அறிவுடை ஒருவனை அரசரும் விரும்புவர், கரையில்லாத

0: கல்வியை குறைவில்லாமல் கற்றால் உலகம் நம்மை வாழ்த்தி வணங்கும். எந்த சூழலிலும் ஒருவர் கற்ற கல்வியானது புகழுறவும் போற்றப்படவும் கை கொடுக்கும். மேலும் கல்வியில் சிறந்து விளங்கினால் பகைவரும் நட்பு கொள்ள விரும்புவர். இதனால் இந்த உலகமே நம் வசப்படும் என்றும் மொழியலாம். சான்றாக பார்புகழ் வள்ளுவர் மற்றும் அறிவியல் மேதை சர் ஜன்சுடைன் போன்றோர் தாம் கற்ற கல்வியின் கண் இறந்தும் இரவா புகழோடு வாழ்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்கினால் பல உயர்ந்த வேலைவாய்ப்புகள் நம்மை நாடி வரும். இதனால் மாதந்தோறும் கை நிறைய ஊதியமளிக்கும் ஒரு நல்ல வேலையில் அமரலாம். தன் குடும்ப சமுதாய நாடு மற்றும் உலக மேம்பாட்டிற்கும் இயன்ற ஆக்க சிந்தனைகளையும் பொருள் உதவிகளையும் வள்ளல் போலும் வாரி வழங்கலாம். மேலும் இன மொழி சமய வளர்ச்சிக்கும் உன்னத பங்காற்ற முடியும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கு இத்தகையோரே இலக்கணமாவர். உலகில் எத்தனையோ உயிரினங்கள் வாழ்கின்றன. இருப்பினும் சிறந்த உயிரினமாக ஆறறிவு பெற்ற மனிதனே போற்றப்படுகின்றான். பிற உயிர்களை காட்டிலும் மனிதனே உயர்ந்தவனாய் மதிக்கப்படுகிறான். மதிப்பும் மரியாதையும் கல்வியின் கண் மனிதன் பெற்ற பகுத்தறிவிற்கு சான்றாகும். இந்த பகுத்தறிவின் காரணமாகவே எது நல்லது எது கெட்டது என மனிதனால் பகுத்தாய்ந்து செயலாற்ற முடிகிறது. நீரிலிருந்து பாலை பிரித்து அருந்தும் அன்னப்பறவை போல கல்வி கற்றவனால் மட்டுமே நல்லவற்றை நாடி செல்ல இயலும். ஆகவே நம்மை வாழ்வின் உண்மை நோக்கத்திற்கு இட்டு செல்லும் கல்வியை உயிர் மூச்சை போல போற்றுவோம். கண்டதை கற்க பண்டிதர் ஆவான் என்பதற்கிணங்க நல்ல புத்தகங்களை நாளும் படித்து அறியாதவற்றை அறிந்து இத்தகவல் யுகத்தில் சிறப்போம். நமக்கு பிடிச்ச தலைவரை பத்தி பேசலாமா?
1: பேசலாமே.
0: 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரம் தீவு பாம்பன் பாலம் அசையும் கடல் இறைச்சல். சைனுலாப்தீன் மறைக்காயர் படகோட்டி ஆசியம்மா இல்லத்தரசி. 5 பிள்ளைகளில் கடைக்குட்டி அவுல் பக்கீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம். வீடு ஓட்டு வீடு. சுவரில் திருக்குறள் குரான் பைபிள் 3 இருக்கும். அப்பா சொல்வார், மகனே கடவுள் ஒருவனே, பாதைகள்தான் வேறு, நீ எல்லோரையும் நேசி. வறுமை. காலையில் பள்ளி பேப்பர் போடும் வேலை. அண்ணன் கடையில் புளியங்கொட்டை விற்பவர். கலாம், அம்மா பசிக்குது, முதல்ல படிராசா படிப்பு தான் நிரந்தர சோறு. இரவில் வீட்டில் மின்சாரம் இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த வெளிச்சத்தில்தான் கலாம் படிப்பார். விளக்கு அணைந்தாலும் என் கனவு அணையாது. ராமேஸ்வரம் பஞ்சாயத்து பள்ளி வகுப்பில் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். ஒரு நாள் பாடம் பறவை எப்படி பறக்கிறது கலாமுக்கு புரியவில்லை. அவரை கடற்கரைக்கு கூட்டி போனார். பறவைகளை காட்டினார். காற்று சிறகு உந்து விசை இதுதான் இயற்பியல். கலாம் கண்ணில் கனவு. ஐயா நானும் பறக்கணும், வானத்துல போகணும். ஐயர் சிரித்தார், பறக்கலாம் மகனே, ஆனால் அதுக்கு முன்னாடி படிக்கணும். 1950 திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி பிஎஸ்சி இயற்பியல் ஆங்கிலம் தெரியாது. ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், வாட் இஸ் மூமெண்டும்? கலாமுக்கு தெரியும், ஆனால் ஆங்கிலத்தில் சொல்ல தெரியவில்லை. தலைகுனிந்து நின்றார். அன்று இரவு அகராதியை எடுத்து வைத்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக படித்தார். தூங்கவில்லை. 3 மாதத்தில் ஆங்கிலத்தில் பேசினார். ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கலாம் சொன்னார், தோல்வி என்றால் தோற்று போவது இல்லை, முயற்சியை நிறுத்துவதுதான் தோல்வி. MIT-யில் பட்டினியும் படிப்பும். 1954 MIT-யில் இன்ஜினியரிங். 1958 MIT-யில் படிப்பு முடிந்தது. கனவு விமானப்படை பைலட்டாக வேண்டும். டேராடூனில் இன்டர்வியூ 9வது இடம். நிராகரிக்கப்பட்டார். இடிந்து போய் ரிஷிகேஷ் போனார். கங்கை கரையில் அழுதார். ஒரு சாமியார் கேட்டார், ஏன் அழுகிறாய் மகனே? கலாம், என் கனவு உடைந்து விட்டது சாமி, நான் பைலட்டாக முடியவில்லை. சாமியார், மகனே உன் கனவு உடையவில்லை, கடவுள் உனக்கு பெரிய கனவு வைத்திருக்கிறார். நீ பைலட்டாகி ஒரு விமானம் ஓட்டுவாய், ஆனால் விஞ்ஞானியானால் 1000 விமானங்களை பறக்க வைப்பாய். ஏற்றுக்கொள். கலாம் எழுந்தார், ட்ரோடோவில் சேர்ந்தார். அன்று நிராகரிப்பு இல்லை என்றால் இன்று நமக்கு மிசைல் மேன்

கிடைத்திருக்க மாட்டார். 1969 இஸ்ரோவில் விக்ரம் சாராபாய் கீழ் வேலை. இந்தியாவின் சொந்த ராக்கெட் SLV-3. 10 வருட உழைப்பு. 1980 முதல் ஏவுதல் தோல்வி. ராக்கெட் கடலில் விழுந்தது. இந்தியாவால் முடியாதது என்றார்கள். 1980 ஜூலை 18 ரோகிணி செயற்கைக்கோள் ஏவுதல் வெற்றி. 1982 கனவு. இந்தியாவுக்கு சொந்த ஏவுகணை. அமெரிக்கா தடை போட்டது. டெக்னாலஜி தரமாட்டோம். கலாம் சிரித்தார். நீங்கள் தரவில்லை என்றால் நாங்களே செய்வோம். இரவு பகல் பாராமல் உழைப்பு. 1988 பிருத்வி ஏவுகணை வெற்றி. 1989 அக்னி ஏவுகணை வெற்றி. உலகம் அதிர்ந்தது. இந்தியா எப்படி செய்தது? கலாமுக்கு பட்டம், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஆனால் அவர் சொன்னார், நான் மிசைல் மேன் இல்லை, நான் ஒரு ஆசிரியர், என் குழுதான் ஏவுகணை செய்தது. பொக்ரான் புன்னகைத்த புத்தர். 1998 மே 11 ராஜஸ்தான் பொக்ரான். ஆபரேஷன் சக்தி அணுகுண்டு சோதனை. அமெரிக்க செயற்கைக்கோள் கண்காணிக்கிறது, உலகம் தடுக்கிறது. வாஜ்பாய் ஜி கேட்டார், கலாம் முடியுமா? நாளை காலை 3 மணிக்கு வெடிக்கும் ஐயா. மே 11 மதியம் 3:45 பூமி அதிர்ந்தது. 5 அணுகுண்டு வெற்றி. உலகமே அதிர்ந்தது. இந்தியா அணுசக்தி நாடு. பத்திரிகையாளர் கேட்டார், எப்படி உணர்கிறீர்கள்? கலாம், இது வெடியல்ல, இது பாரதத்தின் சுயமரியாதை. இனி யாரும் நம்மை மிரட்ட முடியாது. அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அன்பு நேயர்களே, அப்துல் கலாம் ஐயா கதை கேட்டீர்களா? பேப்பர் போட்ட கையால் ஏவுகணை செய்தார். மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவர் நாட்டுக்கே விளக்கானார். நிராகரிப்பை ஏணியாக மாற்றினார். தோல்வியை முதல் படியாக மாற்றினார். வறுமை உன்னை தடுக்காது, படிப்பு உன்னை தூக்கும். தோல்வி உன் முடிவல்ல, அது உன் திருப்பம். கனவு காணுங்கள், ஆனால் கனவுக்காக உழை. உயிர் கொடு. பதவி பெரிதல்ல, பண்புதான் பெரிது. எளிமைதான் உண்மையான உயர்வு. நீ பிறக்கும் போது அழுதாய், உலகம் சிரித்தது. நீ இறக்கும் போது உலகம் அழ வேண்டும், நீ சிரிக்க வேண்டும். கலாம் ஐயா மாதிரி வாழ்வோம், படிப்போம், உயர்வோம், பிறரை உயர்த்துவோம். இதுவே கல்வியின் முக்கியத்துவம். ஆகவே அனைவரும் கல்வியை கற்போம், வாழ்வில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.

மதிப்புக்குரிய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கீர்த்திகா, பாரதி மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறை படிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்ன தெரியுமா? உலகமயமாதல் காலத்தில் இளைஞர்கள் தலைமையில் எதிர்காலம். ஆமாங்க, இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கு. அதில் நாடு, மொழி, கலாச்சாரம் அப்படின்ற எல்லைகள் மங்கி கொண்டே இருக்கு. இந்த மாற்றத்தின் மையத்தில் நிற்கிறவங்க யார் தெரியுமா? அவங்க தான் இளைஞர்கள். இன்றைய உலகம் குளோபல் வில்லேஜாக மாறிட்டே இருக்கு. இதில் இளைஞர்களின் சிந்தனை, செயல், வழிநடத்துதல் தான் நாளைய உலகின் திசைகளை நிர்ணயிக்குது. இளைஞர்களுடைய தலைமைனா என்ன? தலைமைன்றது பதவி மட்டும் இல்லை, பொறுப்பு. தன்னுடைய திறமையை பிறர்க்காக பயன்படுத்துறது தான் உண்மையான தலைமையாளர்களுடைய பண்பு. உண்மையான தலைவன் என்னைக்குமே எனக்கு அப்படின்னு யோசிக்க மாட்டான், மக்களுக்கு, எல்லோருக்கும் அப்படின்னு செயல்படுறவன் தான் உண்மையான தலைவன். உலகமயமாதலோட தாக்கம் என்ன தெரியுமா? உலகம் இன்று இணையத்தின் வழியாக தான் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு இளைஞன் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா நிறுவனத்தில் பணிபுரிகிறான். கல்வி, தொழில், தொழில்நுட்பம் அப்படின்னு அனைத்து சர்வதேச அளவிலையும் இணைந்திருக்கான். இந்த சூழலில் இளைஞர்கள் தலைமையில் ஒரு உலக பொது நெறி, மனிதநேய நோக்கம், அப்புறம் நடுநிலையான சிந்தனை கொண்டவராக இருக்கணும். இதுதான் ஒரு இளைஞருடைய தலைமை உணர்வு. இளைஞர்களின் தலைமையில அவங்க முக்கியமா கையெடுக்க வேண்டிய ஒரு சில கோட்பாடுகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல நேர்மை. எல்லோருக்கும் நேர்மையா இருக்கணும். தன்னை நம்பி ஒரு பொறுப்பு கிடைக்குது அப்படின்றப்போ அதுக்கு

நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும். உண்மையாக வழி நடத்தணும், நம்பிக்கையோடு இருக்கணும். தலைமைக்கான அடிப்படை தேவையே நேர்மையும் உண்மையும் தாங்க. இரண்டாவது என்னன்னா பொறுப்பு. தன்னை நம்பி ஒரு சமூகத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சமூகத்தை என்னால் எப்படி முன்னேற்ற முடியும், இந்த சுற்றுச்சூழலை என்னால் எப்படி பொறுப்பாக பாதுகாக்க முடியும், வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த தொழில்களுக்கு என்னுடைய பொறுப்பால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தனக்குள்ள கேள்வி கேட்டு தனக்கான பதிலை அவங்க தான் கொடுக்கணும். இதுதான் இளைஞர்களுடைய தலைமை பண்புக்கான இரண்டாவது முக்கிய குறிப்பு. மூன்றாவது பல்வேறுபட்ட மதித்தல். அதாவது யாரா இருந்தாலும் மதிக்க கத்துக்கணும், வயதுல பெரியவர்களுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மாத்திட்டு சிறியவர்கள் எளியவர்கள் அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாம அவங்கள மதிக்க கத்துக்கணும். நம்ம எப்படி அடுத்தவங்கள மதிக்கிறோம் அப்படின்றத பார்த்துதான் நம்மளை மத்தவங்க மதிப்பாங்க. அதுதான் ஒரு சிறந்த தலைமைத்துவமும் கூட. உலகமயமாகிற பல கலாச்சாரங்கள் இணைந்து இருக்கிற இந்த காலத்துல அவற்றை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் தலைமை பண்பு. நாலாவது தலைப்பு புதுமை சிந்தனை. பழைய வழிகளை அப்படியே பின்பற்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்க போது, புதிய வழிகள் கொடுக்கணும், அதுக்கு புதிய தீர்வுகள் கொடுக்கணும், நடைமுறையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும். அதுதான் உண்மையான தலைமைத்துவம். தலைமை தலைவன் அப்படின்ற கர்வம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அடுத்து சேவை மனப்பான்மை. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சு, நான் உயர்ந்த இடத்துல இருக்கேன், எனக்கு பதவி இருக்கு அப்படின்ற எண்ணத்தை எல்லாம் மாத்திட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்கள நம்மளால என்ன செய்ய முடியும், நம்மளால எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பாரம் நெஞ்சில இருக்கணும். அந்த பாரம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க முடியும். நான் என்ற ஒரு தலைமைத்துவம் இருக்க கூடாது. அந்த நான் என்ற சொல்லுக்கான பதில் மத்தவங்களுக்கு நான் கொடுக்கறது அப்படி இருக்கணும். அந்த சிந்தனைய நாம தான் வளர்த்துக்கணும். சரி, ஒரு சில நடைமுறை உதாரணங்கள் கொடுக்கட்டுமா? மலலா யூசுஃபசாய் தெரியுமா? அவங்க கல்விக்காக போராடிய பாகிஸ்தானிய இளம்பெண். தான் ஒரு இளம்பெண், நான் ஒரு பெண் அப்படின்னு அவங்க நினைக்காம கல்விக்காக முன்னேறி வெளியே வந்தாங்க. அவங்க தன் இளம் வயதுல தலைமைத்துவத்தை எவ்வளவு அழகா வெளிக்காட்டினாங்க தெரியுமா? அவங்க இளம் வயதுல அவங்களால முடியும்னு அவங்க நம்பினாங்க. இந்த உலகமே நாளைய தூண்களான இளைஞர்கள் கையில தான் இருக்குன்றத அவங்க உணர்ந்து செயல்பட்டாங்க. அதனாலதான் தலைமைத்துவத்தின் சின்னமா அவங்க இருக்காங்க. இரண்டாவது யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருங்க தான். அறிவியல், தன்னம்பிக்கை, சுயமரியாதை, நம்பிக்கை, அப்புறம் இதெல்லாம் அவரு ஆயுதமா கை கொண்டு ஒரு தலைமைத்துவம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த உலகுக்கு அழகா காட்டினார். இத அவரு தன்னுடைய இளமை பருவத்துலதான் செஞ்சார். அது மட்டும் இல்ல, இளைஞர்கள் எப்படி நடக்கணும், அவர்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தேவை அப்படின்றத எல்லாமே இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியா நின்னுருக்காரு. சரி, இந்தியாவின் புதிய இளைஞர்கள் ஸ்டார்டட் அப்புகள் தொடங்கிய உலக தொழில்நுட்பத் துறையில் இந்திய இளைஞர்கள் தலைமையில ஏற்று நடைபெறுகிறது. இது கண்டிப்பா வெற்றி காணும். இளைஞர்கள் எங்க ஒன்று இணைகிறாங்களோ அப்பயே நம்ம உலகம் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க தொடங்கிருச்சுன்னு தான் அர்த்தம். சரி, வாழ்க்கையில இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கலாமா? சிறிய முடிவுகள்ல தலைமை திறனை வளர்த்து கொள்ளணும். இப்போ ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி, ஒரு சமூக நிகழ்வுகளை தானா முன் வரணும். நம்மளுடைய தலைமைத்துவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் அது தலைமைத்துவத்துடைய உண்மையான இயல்பு நமக்கு கிடைக்கும். சமூகத்துல ஒரு பிரச்சனைன்றப்போ மத்தவங்க மாதிரி நம்மளும் அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகணும்னா அங்க எங்க நம்ம தலைமைத்துவம் வளரும் நினைக்கிறீங்க? அதுக்கு நம்மளால கொடுக்க முடிய தீர்வு கொடுக்கணும். அந்த பிரச்சனை அங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நம்ம ஒரு வழி செய்யணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளால மட்டும்தான் நம்ம தலைமைத்துவத்தை நம்மளால வளர்த்துக்க முடியும். சமூக பிரச்சனைகள்ல நம்ம ஈடுபட கத்துக்கணும். பசுமை, கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகள்ல நம்மளை நம்மளே ஈடுபடுத்திக்கணும். இந்த வேகமா மாறிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்துல பசுமை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? பசுமையால நம்ம வாழ்க்கை எவ்வளவு உயரும்னு தெரியுமா? அந்த பசுமைக்காக இளைஞர்களாகிய நம்ம குரல் கொடுக்கலனா எப்படி? சமூக பிரச்சனைகள்ல நம்ம தான் ஈடுபாடா இருக்கணும். உங்களுடைய திறமைய பகிர்ந்துக்கணும். இந்த உலகம் டிஜிட்டல் மயமா மாறிடுச்சு. உங்க கருத்தை நீங்க நிறைய வகையில வெளிப்படுத்தலாம். உங்க திறமைகளை நீங்க வளர்த்துக்கணும். தலைமைத்துவத்துக்கான அடிப்படைகளை நீங்க தான் உங்களுக்குள்ள வளர வச்சுக்கணும். சுயமரியாதை கூட்டல் சமூக முன்னேற்றம் தான் உண்மையான தலைமையாளர்கள். அவங்களுடைய பண்பாது இருக்கும். சரி,

தலைமையில் ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கோ தெரியுமா? உலகமயமாகுதல் காலத்தில் இளைஞர்கள் தலைமையில் ஒரு எதிர்காலம் வந்து நம்பிக்கையால் நிரம்பி இருக்கும். அந்த நம்பிக்கை எப்பவுமே நம்ம கூடயே இருக்கும். அவங்க தொழில்நுட்பத்திலையும் எண்ணத்திலையும் மனித நேயத்திலையும் முன்னேறியவர்களாக இருப்பாங்க. இளைஞர்களுடைய மன ஓட்டம் எவ்வளோ பெருசு தெரியுமா? அது இந்த உலகத்தை எப்படிலாம் மாற்றலான்னு தெரியுமா? இளைஞர்களே, இது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் உங்க தலைமைத்துவத்தை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிறது மட்டும் பெருசு இல்லை, அதை நீங்க தான் வெளிக்கொண்டு வரணும். அதை வளர்த்துக்கிறதுக்கான நெறிமுறைகள் என்னென்ன தெரியுமா? நேர்மை, பணிவு, சமூக அக்கறைகள் ஆகியவை இருந்தா நல்ல தலைமைத்துவத்தை வளர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம இருந்து போன நிலைமைய நம்ம மறக்க கூடாது, அது நமக்கு பணிவை கொடுக்கும். சரி அன்புள்ளங்களே,

0: நமக்கு பணிவை கொடுக்கும். சரி, அன்புள்ளங்களே, இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வேகத்தின் திசையை நிர்ணயிக்கிறது யார் தெரியுமா? நாளைய இளைஞர்கள், அவங்களுடைய தலைமைத்துவம் தான். இளைஞர்கள் தான் நாளைய எதிர்காலம். அவங்கள இன்று நம்ம தான் உருவாக்கணும், அவங்கள நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். ஆகவே நம்ம ஒருவருடைய சிந்தனை, பொறுப்பு, நம்பிக்கை ஆகியவற்றால் வழிநடத்தும் தலைவர்களாக நம்ம மாறணும். இன்றைய இளைஞர்களை நம்ம தான் அதுக்கு ஊக்குவிக்கணும். இந்த தலைமையின் விதையை இன்றைக்கு நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் விதைச்சிட்டேன்ற ஒரு மன நிறைவோட என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிறைவு பெற்றது இளைய பாரதம். இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். பிரியமான தோழி என்ற படத்திற்காக ஒலிக்கிறது சித்ராவின் குரல்.

0: திரைப்பட பாடல் கேட்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:45. ஆகாஷ்வாணி தொடர்கிறது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இனி புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவைக்க அரசு செயல்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவைக்க அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் குறிப்பிட்டார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் கூறினார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் கூறினார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவேக்காக்கு வாக்களித்த மக்களும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத, அரசியல் அடிப்படை நேர்மையும் இல்லாத தாவேக்க அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுகவை எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பகுவா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டியில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற சிற்கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிகாக், மால்விகா பான்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் மேரிபா லுவாங் மைசம், கான்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவு

0: வரிசைப்பட்டியலில் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் எட்டாவது இடத்திலும் சுப்மன் கில் ஒன்பதாவது இடத்திலும் உள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. வேலூரில் புதிய ஆதார் சேவை மையத்தை திறந்து வைத்து மாவட்ட ஆட்சியர் உரை நிகழ்த்தியது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. வெப்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க திருச்சி அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுபற்றி எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: வெப்பத்தின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து திருச்சி மகாத்மா காந்தி அரசு தலைமை மருத்துவமனை துணை கண்காணிப்பாளர் அருண்ராஜ் கூறும்போது,
3: இப்போ கோடை காலத்தில் வந்து நிறைய வந்து வெயிலின் தாக்கத்தினால நிறைய பேர் நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களுக்காக நம்ம ஆஸ்பத்திரியில் வந்து பிரத்யேகமாக ஒரு 8 பெட்டட் உள்ள ஒரு வார்டும், ஹீட் ஸ்ட்ரோக் வார்டு அப்படின்னும், அதே மாதிரி 4 ICU தீவிர சிகிச்சை வார்டு பெட்டும் உள்ள 4 பெட்டும் உள்ள ரெட் ஜோன்கள் நுழையிற இடத்துலேயே அவங்கள உடனே எடுத்து இது பண்ணுறது காப்பாற்றுறதுக்காக ரெட் ஜோனில் 2 வார்டு ஆல்மோஸ்ட் ஒரு 12 பெட் உள்ள வார்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் வந்து இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி வெயில் தாக்கம் இது மாதிரி வராமல் நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யார் தொழிலாளர்கள்லாம் நாளைக்கு மேதினம் நம்ம அவங்க நம்ம கீழே வேலை பார்க்குறாங்கன்னா, வெயிலில் வேலை பார்க்குறாங்க, அந்த மாதிரி இந்த சின்ன விவசாயிகள் வேலை பார்க்குறாங்க, அவங்களாம் காலையிலேயே வேலையை மாற்றிக்கணும், சாயங்காலம் வேலையை மாற்றிக்கணும், நம்ம அந்த டைமிங்கை மாற்றிக்கணும். நம்மளே ஒரு வேலை இருக்குது அப்படின்னா காலையில் பண்ணுற 11 to 3 11 to 3 விட்டால் வந்து வெயிலோட தாக்கம் உச்சமாக இருக்கும். அது வந்து நமக்கு உடம்புல ஏறி அதோட டெம்பரேச்சர் நம்ம உடம்போட கோர் பாடி டெம்பரேச்சர் அது கிட்டத்தட்ட 105 மேலே ஆக்கி விட்டுரும். அப்போ வந்து நம்மளுடைய பிரெயின் கொஞ்சமாக அதோட வேலையை செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல வந்து இந்த ஹீட் தாக்கத்தில் என்னாச்சுன்னா உடம்பு வந்து ரொம்ப சூடும், 105-106 டிகிரி சூடுற மாதிரி இருக்கும். தோலெல்லாம் அப்படியே உலர்ந்த ஸ்கின்னாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். நாக்கை நீட்டினீங்கன்னா நாக்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், தண்ணி சத்தே இருக்காது. இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளோடு இருந்தாங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டாக பேசுவாங்க, ஒரு வளருவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள உடனே ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துடணும். முதல்ல வந்து நம்ம முதல் உதவியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க மயக்கம் போட்டு விழுவுறாங்க, இது பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க வந்தோடனே சுயநனவு ஆகிறாங்களாம் பார்க்கணும். சரி, முதல்ல வந்து வெயில் தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நிழலில் கொண்டு போயிடணும். ஒரு குளிர்ந்த நீர் இருந்துச்சுன்னா கழுத்து கீழே உடம்புக்கு ஃபுல்லாக நல்லா தொடச்சிடணும். ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா அக்குள் இடுப்புக்கிட்ட முதுகுக்கிட்ட இது இடத்துலலாம் வச்சு அந்த எப்படியாச்சும் அந்த டெம்பரேச்சர் குறைச்சி விட்டோம்னா அவர்களை நல்லா உயிர் காப்பாற்ற முடியும். அவர்கள் சுயநனவாக இருந்தாங்கன்னா நம்ம குளிர்ந்த பானங்கள் கொடுக்கலாம். குளிர்ந்த பானங்கள் அப்படின்னா வெறும் தண்ணி கொடுக்கக்கூடாது, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது, சர்க்கரை உப்பு கலந்த தண்ணி. ஒரு லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், லெமன் சர்க்கரை உப்பு கலந்த ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், லஸ்ஸி கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சில்லுன்னு குறைஞ்சினா அந்த டெம்பரேச்சர் நல்லா குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுயநனவு இல்லை, இது மாதிரி இல்லை, ஃபிட் அடிக்குது அப்படின்னா உடனே நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு வந்துடணும். அதான் காய்ச்சல்னா காய்ச்சல் வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கோஆர்டினேட் சிம்டம்ஸ் இருக்கும், தொண்டை வலி, சளி, இருமல், தும்மல், இல்லை யூரின் போகிற ப்ராப்ளம், அந்த மாதிரி எதுவும் வேறு தொந்தரவுகளோடு சேர்ந்துருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். இல்லை இந்த ஒரு நோயாளி வந்து ஒரு வெளியில் போயிட்டு வந்தாங்க, வெயிலில் போயிட்டு வந்தாங்க, இல்லை கடினமாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இல்லை நான் ஜிம்மில் போய் 1/2 மணி நேரம் வேலை செஞ்சிட்டேன், ஏசி இல்லாத ஜிம்மில் வேலை பார்த்துட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தேன், அந்த மாதிரி இருக்கவங்க திடுதுப்புன்னு உடம்பு சூடாக இருந்து 105 டிகிரி இருந்து நாக்கை பார்த்தீங்கன்னா டீரேட்டாக நாக்கில் வந்து தண்ணி சத்தே இருக்காது, ப்ரொஃப்யூஸ் ஒட்டிங்கும் இருக்கும். மொதல் ஆரம்ப ஸ்டேஜில் கிராம்ஸாக வரும், கிராம்ஸ்னால் காலில் தசை பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரங்காலத்தில் ஹீட் எக்ஸாஸ்டன் ஆகும், அப்போ வந்து 104-105 குள்ளார இருக்கும். ஒன்ஸ் 105 மேலே போயிடுச்சுன்னா தோலெல்லாம் அப்படியே செவந்து உலர்ந்து கிடக்கும். அந்த மாதிரி இது வந்து இந்த ஹீட் இதில் தான் வரும். இந்த சம்மர் காலத்தில் நம்ம பண்ணிக்கணும். ஸோ சம்மர் காலத்தில் எக்ஸசைஸ் ஜிம்மு போய் ரொம்ப கடினமாக எக்ஸசைஸ் பண்ணுறது மக்கள் கண்டிப்பாக குறைக்கணும். வெயிலில் வந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக வந்து தலையில் தொப்பி போட்டுக்கோங்க, ட்ரை காட்டன் ஷர்ட்ஸ், ஃப்ரீயாக காட்டன் ஷர்ட்ஸ், ரொம்ப டைட் ஷர்ட்ஸும் போடாதீங்க. நிறைய ஒரு 10-30 மணி நேரத்துக்கு ஒரே தண்ணியாரம் குடிச்சிட்டே இருக்குன்னா சொன்ன மாதிரி உப்பு சக்கரை கலந்த தண்ணியாரமாக குடிச்சிட்டு இருங்க. நிழலுக்கு அப்பைக்கப்போ ஒரு 10 நிமிஷம் போய் ஒதுங்கிட்டு வந்துடுங்க, சரிங்களா? அது வந்து நம்ம தொழிலாளர் தினமாக நம்ம எல்லாரும் முதலாளிகளும் உங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நல்லது. கர்ப்பிணி தாய்மார்கள், வயதானவர்கள், சர்க்கரை வியாதி பிரச்சனை இவங்கெல்லாம்

0: கண்டிப்பாக ரொம்ப கூடுதல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஸோ இந்த 11 to 3, 4 அந்த வெயிலில் தயவுசெய்து வெளியே போகாமல் கொஞ்சம் வீட்டில் இருந்து வீட்டு வேலையை பார்த்துக்கலாம்.
1: வயசானவங்களாம் வெளியில் போவாங்க,
0: அது அதான் வீட்டில் இருக்காது. நம்ம வீடு வந்து நிறைய பேர் மொட்டை மாடி வந்து சில பேர் ஆஸ்பஸ்டாஸ் வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி வீடு ஓட்டு வீட்டில் இருப்பாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கு மேலே வந்து வீடு மேலே ரூஃப் இல்லை, ரூஃப்க்கு மேலே வேறு எதுவும் வீடு இல்லைனாலும் அதுவும் ஹீட் தாக்கம் உள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வென்டிலேட்டடாக இருக்கணும் பாருங்களா, நம்ம ஜன்னல் எல்லாம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். க்ளோஸ்டு இதில் தான் ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இப்போ நம்ம கார் இருக்குது, கார்லேயே போயிங்கன்னா நீங்கள் கார் வெயிலில் நிறுத்திட்டு போய் திறந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் உள்ள டெம்பரேச்சர் வந்து 120-120 மேலே இருக்கும். ஸோ காருக்கு உள்ளே ஏறணும், உடனே ஏறாமல் கார் கதவை எல்லாம் திறந்துட்டு கண்ணாடியெல்லாம் ஏற்றிட்டு அந்த காற்று வந்து ஃபுல்லாக வெளியில் வந்த பிறகு தான் ஏறணும். இல்லை அந்த இதில் டப்புன்னு போய் ஏறினீங்கன்னா அந்த ஒரு டெம்பரேச்சர் நம்ம உடம்புல பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வீட்டில் வந்து ஜன்னல் எல்லாம் வென்டிலேட்டடாக வச்சுக்கோங்க. அடிக்கடி ப்ளோ அப் ஏர் வைக்கலாம் சரிங்களா, ஃபேன் வச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் உடம்பு ஊற்றிட்டு அதில் வந்து காற்றடிச்சா அதுவே நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை கன்வெக்ஷனுங்கிற முறையில் வெளியில் கொண்டு போயிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீராகாரம் பருகிக்கிட்டே இருங்க. தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் கிடையாது, தாகம் எடுக்காமலே இந்த மழை வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம குடிக்கணும். ஓஆர்எஸ் அங்கே வந்து நம்ம வந்து நம்ம ஜிஹெச்ல வந்து 30-40 இடத்துல வந்து ஓஆர்எஸ் கரைச்சல் நீர்னு வச்சுருக்கோம். அங்கே ஓஆர்எஸ் மக்கள் வந்து ஒவ்வொரு வார்டுலேயும் வந்து அவங்க வந்து ஓஆர்எஸ் வந்து நம்ம ரெடிமேடாக வச்சு கறந்து வச்சுருக்கோம். அந்த ஓஆர்எஸ் வந்து ஓபியில் கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ள வாழ்ல இந்த வாழலாம் ஸோ அது ரெடிமேடாக டெய்லி வந்து அதை சுட வச்சாரத்தில் கலந்து ஒரு பேக்கெட்டை கலந்து அங்கே எல்லாம் வச்சுருக்கோம். அவங்க மக்கள் இருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம ஜிஹெச்ல எல்லா ஆரம்ப சுகாதார அரசாங்கத்துலேயும் இந்த மாதிரி ஓஆர்எஸ் கரைச்சல்லையும் வச்சிருக்கணும்.
2: திருச்சியிலிருந்து கதிரவன்.
3: வேலூர் அருகே விருதம்பட்டில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்து பேசினார். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
4: வேலூர் அருகே விருதம்பட்டில் புதிய ஆதார் சேவை மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். இந்த ஆதார் சேவை மையத்தில் ஆதார் பதிவு, மக்கள் தொகை விவரங்கள் மற்றும் பயோமெட்ரிக் முறையில் தகவல்கள் புதுப்பித்தல், பிழைத்திருத்தம், குறைத்தீர்வு சேவைகள் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. இந்த மையத்தில் பொதுமக்களின் குறைகளை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அனுப்பி விரைவான தீர்வு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் ஆதார் முன்பதிவு தளத்தை பயன்படுத்தி ஆன்லைன் முன்பதிவு செய்து ஆதார் சேவையை பெறலாம். இன்று துவக்கப்பட்ட புதிய ஆதார் சேவை மையத்தில் தன்னுடைய 5 வயது குழந்தைக்கு ஆதார் எண் பெற்ற அகிலா என்பவர் கூறும்போது,
5: என் பேர் அகிலா, நான் பிரம்மபுரத்துல இருந்து வரேன். குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்தோம், உடனே ஆதார் கார்டு அப்ளை பண்ணிட்டோம், ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்யூ.
4: வேலூரில் இருந்து மோகன்.
6: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். புதுதில்லியில் நடைபெற்ற விஞ்ஞான் டெக் கண்காட்சியில் இந்தியாவின் நிப்டம் கல்வி நிறுவனம் தயாரித்த 3 முக்கிய உணவு தொழில்நுட்பங்கள் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் 3 புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த விவரங்களையும் அது வெளியிட்டுள்ளது. இதன்படி காய்கறிகள் மற்றும் உணவுகளை சூரிய ஒளியை பயன்படுத்தி விரைவாக உலர வைக்கும் புதிய இயந்திரம், சத்து மாத்திரைக்கு நிகரான புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்த சிற்றுண்டி தயாரிக்கும் முறை மற்றும் சிறுதானியங்கள், பருப்பு மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு மூலம் நொறுக்கு தீனிகளை தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஆகியவை அடங்கும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கவும் உணவு பதப்படுத்தும் துறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும் என்றும் இந்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவ தளவாட பராமரிப்பில் சுயசார்பு எட்டுவது நாட்டின் வான்படையின் பலத்தை அதிகரிக்கும் என்று ஏர் மார்ஷல் எல்லா உமேஷ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த உள்நாட்டு திறன் மேம்பாடு இன்றியமையாதது என்றார். நாக்பூரில் நடைபெற்ற திறமையான பராமரிப்பு மற்றும் சுயசார்பு வான் ஆற்றலின் தூண்கள் என்ற மையப்பொருளில் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்றதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி துறையில் சுயசார்பை அடைவதன் மூலம் விமானப்படையின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும் என்றும் ஏர் மார்ஷல் தெரிவித்தார்.

0: of this news bulletin.
1: நேரம் 8:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: கட்டுப்பாடு கட்டணா சுயம் நிதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேரம் 8:16. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதலில் அசுரன் என்ற படத்திற்காக வேல்முருகன் ராஜலட்சுமி நெப்போலியா பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருக்கிறார்கள் ஜவீத் அலி தர்ஷனா, காப்பான் என்ற படத்திற்காக.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை.
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து கடாரம் கொண்டான் என்ற படத்திற்காக ஷபீர் ஸ்ருதி ஹாசன் பாடியுள்ள பாடல்.

அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்ன

கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்போ பாட போற நாட்டு பாட்டை கேட்டுக்கடி. பாட்டை படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும்

பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் விண்ணு. நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா.

பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? பார்த்து நின்றால் போதுமா, பசியும் அடங்கி போகுமா? கேட்டு வாங்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் மன்மத லீலை, உனக்காக நான் மற்றும் உத்தமன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் மன்மத லீலை என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: எனக்கில்லை,
1: வேலி இல்லை,
0: வேலி எனக்கில்லை,
1: பொறுமையுடன்
0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ.

மன்மதல் இலை என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். நேரம் 2:32:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலே நிகழ்ச்சியில் அடுத்து உனக்காக நான் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

நீங்க அம்புட்டு கட்டிங்களா, ஆட்டு குட்டிகளா நீங்க மாட்டிக்கிட்டீங்களா?

0: வாழ்ந்த எனக்கு
1: என்ன சொன்ன
0: ஏழைக்கு வாழ்வு எதற்கு நான் வாழ்ந்திடும் இந்த காடெல்லாம் சொந்தம் எனக்கு
1: வேலை எடுப்பேன்
0: பாட்டு கடிப்பேன்
1: காலை முறிப்பேன்
0: வைத்து கிழிப்பேன்
1: வேலை எடுப்பேன்
0: வாங்கி கடிப்பேன்
1: காலை முறிப்பேன்
0: வைத்து கிழிப்பேன்

நேரம் 2:44:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிகள் அடுத்து உத்தமன் என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்போம்.

0: alleged cyber fraud cases. The officials said that substantial cash, valuables, electronic devices, and other incriminating evidences have also been seized during the raids. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியின் முதலில் ஜெயா பிஸ்வாஸ் அவர்களின் சிதார் இசை இடம்பெறுகின்றது.

0: நிறைவு பெற்றது இனிய ராகம். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரத்னா பாண்டே. केंद्रीय मंत्रिमंडल ने विपणन सत्र 2026-27 के लिए 14 खरीफ फसलों के न्यूनतम समर्थन मूल्य में बढ़ोतरी को मंजूरी दे दी है। नई दिल्ली में मंत्रिमंडल की

அடுத்து, சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஆபோகி ராகம், ரூபகதாளம்.

பொங்கும்மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த உன்னை நம்பினேன் ஐயா, முத்துத்தாண்டவர் கீர்த்தனை, ஆதித்த ஆழம்

நிறைவாக நிறைமதி முகமெனும் ஒளியாலே அருணகிரிநாதரின் திருப்புகழ் ஹம்சானந்திராகம் சதுஸ்ர ஏகதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் துவக்கமாக திருமலை தென்குமரி என்ற படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.